நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 பாத்ரபத மாதம் 16 தேதி 2026 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 7 நாள் இன்று திங்கட்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ். முதன்மை அலைவரிசை எண். இன்றைய ஒலிபரப்பு தொடங்குகின்றது. நேரம் 5 மணி 49 நிமிடம்.